0: குட்ட சிபிசி தத்தம் இப்போ வரலேருந்து இன்னும் கட்டிமஜிங்க கண்ண தமூன் தக்கோயில் நாங்கள் ஜக்காக நேரத்தமின் ஹெர்பன் நக்கிமஜாக இன்னும் வேலை மீங்க தோக்கத்தான் எல்லாம் நிறுவத்தமின் தீன் கூட்டில் நிறுவனத்து கிளி வ கபுனா மிக் சாதகலோக் தான் அவுலத்தியோகத்த நிக்கோஜுன்னு நபுத்துங்க விக்குன்னு தாக்கோ நிறுவாக சோழ தமக்குவாக சௌஜக்கூ குன்னு தீன் தாக்கோ அக்கவுங்களே ஒரு தேம் மட்டா பைப்பாக்குங்க நிறுவாக ஹலில் ஒரு தூன் நக்கை மஜாக தான் நாங்கள் ஜொக்காங்க உங்க கை நகத்தி மஜாய் சி சி கேனடா செப்டம்பர் 2025 மினிங் அம்மருத்த தாக்கோ சிஜெக்கிட்டை நிறத்தில் சிபுலத்திங்க
1: நக்கிமஜாக்தான் அங்கத்து தவளோக்டோ அம்மலோ இல்லங்கிட்டாக்கோ கட்டிமஜி ஒரு தவுனேர்த்து தான் தவ ஆன்னேர் பிள்ளையாக தலோசிமஜோ கவமத்துக்கோ அல்லாய் தான் நேர் பிங்கனு தேமா பசிஜச்சா தகையாக்கோ அச்சோர்னாக்கூலோசிமத்தில் லுகும் தாக்கோங்களா துசா கலா கட்டிமட்டிச்சில் மட்டும் கங்கசினுமே தேமால் லோ அப்பசோ ஹட்டா துட்டி ஹானோ தமன்னா ஆக்கிய தவுகிய கண்ணகுண்ணம் மங்க ஆன்னேர் பிள்ளையாக தர் நிக்கோஜுனு தாக்கோ ஆன்னேர் பி மட்டுவிங்கலாக்சிமஜு 1980s முன்னு நுண்ணகாக்சிமஜு இனு மெய்தீன் லோ தாக்கோ ஆன்னேர் பின் நோக்கோ ஹட்டலாக்சிமஜு தை கனி அக்காக உங்கன்னு தை மாலுக்கிசேனி கமகிஜவுச்சியாக தனிங்கிட்டு அல்லாத் ஹனுவிலே உணர்லோ தவுலுட்டிங் இல்லங்கிலோ அங்கே கமூட்டு ஹட்டாக்சிமகட்டிங்
2: இல்லை அவுள்ளாக்கிச்சுமே அங்கே துட்டுக்கிசையுவா இல்லை அத்தை கண்ணே அக்ஷோகங்க தக்கல்லுவா விட்டலாம் மண்
1: தேமால உகலாக துட்டமன்னகோ மாமி பள்ளியாக குட்டோ குன்னட்டோ கவமத்தக குட்டோ தாக்கோ 23 நிக் இல்லுலே ஒத்துச்சினியா துக்கட்டிங்க ஜுனியே ஹலுன்னே தான் நக்கஜாவுல கிமேனாலோ நுணத்தவுலோட்டோ நிக்கு லைன் மீனியாத்தோ ஒகாலாவுசிக்கு இல் அல்ல பிங்கத்தை துணுவானியும் தாக்கோ நொக்தவுலோசிமஜு பிங்க சுனு இல்லு துகாமனு பி சுகத்தவுலோத்துன் ஆர்டிக் ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட்ஸ் தாக்கோ $35 million நீ கான்ட்ராக்ட் தாக்கு அம்மருத்தோ தாக்கோ சிபுல்லி உத்தியோகத்துவி கண்ணத்தை நியூத்தவு நீ கூலுட்டு இக்கனை ஜக்திங் இல்லும் மினிஸ்டர் இக்கனை ஜக்துலகு ஜோ லைட் பவுன் தைமாவுகளோ தமன்னகோ கவமத்துகக்குன்னு இக்கனை ஜக்தினு இல்லு சேவுக ஜக்தும்
3: The project will transform 3 underused
1: தாக்கோ நிலாக பிங்கசுவி கவமத்துகக்குன்னு நுனத்துகக ஜாவுஜுவி அத்துக்தாவுங்கிட்டு 23 நிக்கத்திங்கஜினு இல்லுலே பிவுகுன்னக ஜக்து இல்லு கிச்சகத்தத் இல்லுகி இஹலுன்னி தன்னப்பிஜரிசிமசிலாரேங்க 2028 நிறைவுகஜாவுஜும் அம்மலுனுனவுட்டு அட்டிலேருன்னங்கிட்டு அங்கஹத்திகின்னிக்குன் நம்மினி அங்கஹசிமலுட்டு இமேலுன்னி திக்கிசைகுன்னத்துனுன் 9 தாக்கோ கவமாயவிட்டுசிமஜு அங்கஹத்திகிலாவுமத்தை இப்பச்சா சார்லட் டவுன் மிகத்திமல்லுட்டிங் தமக்கோ கனத்தமி நம்மினி திக்கிசைகுன்னசிலுட்டி தமக்குனுங்க லைசன்ஸ் லின்னி இமேலுட்டாவின்னி நக்கு மிட்டுவின்னாகலோ அப்பதா
0: amalu takut tuju tau luting kesane titak siman luting nuna cak amalu nuna but tai mai kunang ne kalau ngutu langit nuna leit imelo khare hangim mata amalu maliga hak tuting tai malu tau ilau ja nginna menin naluna silau tutako nuna leit pijum majangit ilak kosing ilau pijum tigil lugin yukan amalu kubeka tai mago the CBC Regional News. Inuit Circumpolar Council Canada members have chosen their new president. Herb Nakimayak from the Inuvialuit region has won with 11 of the 13 votes. He beat out Kilipvak Kabluna, former chief executive officer of Nunavutungavik Incorporated. That was after a lengthy voting process with electronic voting troubles forcing them to go by paper. Nakimayak has been acting president of ICC Canada since September 2025. That was after several changes in leadership that made Nakimayak question the stability of the organization.
4: I thought it would be the end of ICC, of us, just because of the status of where we sit in some areas and some forums in this world where integrity at times gets lost when we don't speak on behalf of the people, when we don't speak on behalf of who we are as a race.
0: Nakimayak was sworn into the role with the rest of the executive council. A survivor sent to a so-called federal Indian hospital wants to see accountability for the trauma she endured. Consultation sessions were held in Rankin Inlet. They're asking people about what they want to see from a special foundation set up for survivors. These hospitals, which operated between 1930s and 1980s, First Nations, Inuit, and Métis were sent to these hospitals. They were subject to poor care and abuse, and some never made it back home. Dorothy Luca is a survivor. She says nothing bad happened to her at the hospital, but it hurt leaving her husband and her home while heavily pregnant. She wants an apology. Either the government or the Department of Health should apologize and say, we regret doing this to you and for sending you away. We understand that they had a reason for sending us away, but there was so much hardship there. She says that could be a step for survivors to heal. The federal government is building 23 new housing units in Iqaluit. The new complex, announced Tuesday, will be built on Nikud Lane behind the Northwest Hill building. It replaces three old units that have been demolished. Arctic Fresh Project received the more than $35 million contract. It's under a federal program which prioritizes Canadian supply chains and workers. The Minister for Public Works and Procurement, Joel Lightbaum, says the new units will help build their federal staff housing stock.
3: The project will transform three underused federal properties into 23 new housing units, helping reduce pressure on Iqaluit's limited housing market.
0: The housing complex is expected to be completed by 2028. And Nunavut says it can't sign an agreement to allow for direct-to-home alcohol sales. Nine provinces signed the deal yesterday at a meeting in Charlottetown. It would allow Canadians to order alcohol directly from licensed producers anywhere in the country and have it delivered. But in a news release, the NWT and Nunavut say some of their communities have banned or restricted alcohol purchases, and they say they're opting out of the program in order to respect local priorities and cultural values. Yukon and Quebec say they're working towards eventually signing on. And that's the CBC Regional News. I'm Jose Alberto.